தங்கிறது யூதர்களின் என்ன தங்கிறது யூதர்களின் தங்கிறது யூதர்களின் தங்கிறது யூதர்களின் தங்கிறது யூதர்களின் தங்கிறது யூதர்களின் தங்கிறது யூதர்களின் தங்கிறது யூதர்களின்

0: அழகின் சதிராய் அணையும்போ
1: சிறகளிலேதோ புதிய விகாரம் அழியுகையானின் விஷாதம்.